ஜம் தஜம் தர்கட தஜம் தஜம் தக தர்கட தக தஜம் தஜம் தகிடதா தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின் தக்கதின

0: அண்ணா சென்னை அண்ணா, அண்ணா சென்னை அண்ணா.
1: என்னடா
0: அண்ணா ஆந்திரதண்ணா?
2: ஏமிரா
0: நிம்மேல நமகேனு கோப்பா இல்ல, நாவு நிம்ம